மந்திரம் மந்திரம் மலையாள மந்திரம் மாயன மந்திரம் தூ தூ மந்திர காளி தூசிந்தா காளி.

0: அதனிச போக்க புரிஞ்சுக்கட. இது சங்கீத சங்கிரம.
1: ரகம் மாத்திரம், ரகம் மாத்திரம்.